சமான் பண்ண நையன் சுபம் சங்கலம் சுபிச்சாய் லேகன் மேனத்து கடத்தேபி ரோக்காவட்டாஜாதி தோக்கு.